0: நேயர்களுக்கு அன்பு நிறைந்த செவ்வாய்க்கிழமை மத்திய வணக்கம். எண்ணூற்று பத்து மதிக்கிலோ மத்தியில் முழுசு வானொலியில் நாளோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
0: செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு மே மாதம் 19 தேதி தமிழில் வைகாசி மாதத்தின் 5 நாள். எமது நிகழ்ச்சியில் முத பாகத்தில் வருவன பக்தி பொங்கும் பாடல்கள். அவன் அசையாது அணுவும் அசையாது.

உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். எல்லாம் வல்ல முருகப்பெருமானை போற்றும் இன்னும் ஒரு பாடலை கேட்போம்.

0: இதோ இக்குறப்பாக்களை கேளுங்கள். பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்கள். கடவுள் வாழ்த்து. The praise of God.
1: கடவுள் வாழ்த்து.

0: nager à travers la mer des naissances, ceux qui ont atteint les pieds du Seigneur. Les autres ne le peuvent pas.
1: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை. திரைப்பட

உலகத்திலேயே கடினமான வேலை அம்மாவாக இருப்பதுதான். நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதன மாளிகை படத்து பாடல்.

மதன மாளிகை படத்து பாட்டுக்கு அடுத்து வருவது அன்னியின் ஆணை படத்து பாடல். பழம்பெரும் பாடகர் காலஞ்சென்ற தி எம் சௌந்தரராசன் அவர்கள்.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: உங்கள் மங்கையரொலி நிகழ்ச்சியை தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை வாழ்க்கையில் திரும்பி பெற முடியாதவை உயரும் நேரமும் சொற்களும். நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் பாடலை எஜமான் திரைப்படத்தில் வந்துள்ளது.

பழமொழியும் அதன் விளக்கமும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க. விளக்கம்: வாழ்க்கையில் பதினாறு வகையான செல்வங்களான உடலில் நோயின்மை, கல்வி, தீதற்ற செல்வம், நிறைந்த தானியம், ஒப்பற்ற அழகு, அழியா புகழ், சிறந்த பெருமை, சீரான இளமை, நுண்ணிய அறிவு, குழந்தை செல்வம், நல்ல வலிமை, மனத்தில் துணிவு, நீண்ட வாழ்நாள் அல்லது ஆயுள், எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல ஊர் அல்லது விதி மற்றும் இன்ப நுகழ்ச்சி பெற்று வளமாக வாழுங்கள் என்பது பொருள்.

வள்ளலார் கூறிய அற்புதமான வாழ்க்கை போதனை இவைகள். வாழ்க்கையை வாழ்வதற்கு அமைதியாக மகிழ்ச்சியாக இரு. தேவைக்கு செலவிடு. உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு. வாழ்க்கையை வளம் பெற இத்தகைய செயல்களை கடை விடையுங்கள். உங்கள் நிகழ்ச்சியில் வரும் இறுதி பாடல் ஹரிஹரன் குரலில். உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். அடுத்த நிகழ்ச்சியாவது இன்றைக்கு

மாலை 4 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் தேவராகம் நிகழ்ச்சி கேட்பீர்கள். வழங்குவர் தொழிலன்பர் கலைவாணி அவர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம்.

கலையுங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய செவ்வாய்க்கிழமை தோறும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தேவராகம் என்னும் இந்த தமிழ் நிகழ்ச்சி பிற்பகல் 4 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை உங்களுக்காக ஒளிபரப்பாகின்றது. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக இதோ பக்தி பொங்கும் பாடல்களை அன்புடன் தருகின்றோம்.

0: அன்பு மக்களே, தமிழ் மரபில் தடைகளை நீங்க நல்வழி பிறக்க முதலில் வணங்கப்படும் தெய்வமாக விநாயகர் போற்றப்படுகின்றார். அவர் ஞானத்தின் சின்னம், வெற்றியின் தொடக்கம். நீங்கள் இனி இடம் பெறுவது அம்மனை போற்றும் பக்தி பாடலை கேட்கலாம்.
1: தேடி

சங்க இலக்கியத்தில் சிவபெருமான் அருள் நிறைந்த இறைவனவாகவும் தவத்தின் தலைவனாகவும் போற்றப்படுகின்றார். திருநீறு, மூன்றாம் கண், நெற்றிக்கண், மலைவாழ் இறைவன் என பல பெயர்களில் வர்ணிக்கப்படுகின்றார். இதோ உங்களுக்காக தில்லைவாழ் அந்தனர் மற்றும் அண்ணாமலையரசே சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல்களை கேட்கலாம்.

சங்க இலக்கியத்தில் திருமால் அல்லது மாயோன் என போற்றப்படும் விஷ்ணு பக்தியின் வடிவம். முல்லை நிலத்தின் தெய்வமாக கருதப்பட்ட அவர் காப்பாற்றும் கருணை மிகு இறைவனாக தமிழர்களால் வழிபடப்பட்டார். இதோ உங்களுக்காக திருமாலை போற்றும் பக்தி பாடல்கள்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய தெய்வராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனி இடம் பெறுவது முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்கள். இன்னும் 2 நாளில், அதாவது புதன்கிழமை அன்றைக்கு நம்முடைய நாட்டில் பல்வேறு திருமுருகன் திருக்கோவில்களில் வைகாசி விசாக காவடி திருவிழா முதல் நாளாக கொண்டாடப்படும். இதனை முன்னிட்டு உங்களுக்காக முருகனை போற்றும் பக்தி பாடல்கள்.

அன்பு மக்களே, சங்க இலக்கியம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், நம் கடவுள்கள் தமிழரின் வாழ்க்கை, பண்பாடு, நம்பிக்கை, ஒழுக்கம் அனைத்திலும் கலந்துள்ள தெய்வீக சக்திகள் என்பதே. இன்றும் இந்த வழிபாட்டு மரபை நாம் பெருமையுடன் தொடர்வோம். நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சித்துடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றிகள். அடுத்த செவ்வாய்க்கிழமை மீண்டும் உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: रेडियो मॉरिशस
1: 800 किलोहर्ट्ज़ पर ये है रेडियो मॉरिशस।
0: रेडियो मॉरिशस,
1: रेडियो मॉरिशस।
2: இசை அருவி புவனேஸ்வரியோடு
3: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பமான இசை அருவி எனும் நிகழ்ச்சி. முதலில் பக்தி பாடலோடு நம் நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

இந்த இரவு பொழுது எத்தனை அழகானது. பகல் நேர பரபரப்புகள் ஓய்ந்து பறவைகள் தம் கூடுகளை அடைவது போல நாமும் நம் அன்பிற்குரியவர்களுடன் கூடி நல்ல இனிய பொழுதை செலவழிப்போம். அடுத்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

இன்றைய இரவு பொழுதை இன்னும் இனிமையாக்க உங்கள் விருப்பங்களையும் ரசனையையும் கருத்தில் கொண்டு சில்ல தேனிசை பாடல்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். கேட்டு மகிழுங்கள்.

இசை என்பது ஒரு மாய கண்ணாடி. அது நம் வலிகளை மறக்க செய்யும், மகிழ்ச்சியை இரட்டிக்கும். இந்த இசையின் மடியில் அடுத்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நம் இளைய தளபதிகளே, தொழில்நுட்பம் என்பது நமக்கு உதவியாக இருக்கும். அதனை ஒரு மூலையில் வைத்து குடும்பத்தோடு நல்ல நேரத்தோடு செலவழியுங்கள். அடுத்த பாடல் உங்கள் அனைவருக்கும்.
1: அம்பா சமுத்திரம் சீனிவாசனே, இந்நீதிய புத்திரி சௌபாகியவதி.

வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இசையருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.